ஹஜி உல்வியாகர்களே, சிறப்பு சிறப்பு 30 மினிட் முசர ப்ரோக்ராம் கி போதிஷுவல் மெசேஜஸ் ப்ரோக்ராம் கி ஷமிலோ பில்கு ரக்கி பச்சக் மெசேஜ் கிடை ஆவே கனச்சி ரக்கி பச்சக்கியாம் ஜேல் சோக் கரக்னா சலாமுனா தர் கஜிஸ் பாய் வெல்கம் டு தி ஷோ. உமீத் கர்த்தா ஹூம் கி ஆப் கேரியர் சே ஹோங்கே ஆர் குஷ் ஹோங்கே. சலாம் டு ஆல் டீம் அண்ட் ஸ்பெஷல் தாரிக் ஹசீஸ் பாய் அண்ட் எம்எஸ்டி பாய் குஸ்லாம் சார் டேரா மன்னனா ஆர் ராஜ் பாய் குபி ஸ்பெஷல் சார் வாலிகம் அஸ்லாம் டேரா டேரா மன்னனா.

சாரி போயின சொல் வேற மண்ணா தேங்க் யூ தரஹான் மெசேஜ் கோலி மெசேஜ் லஷா ஷஹர் சபி ஓகே ஷைதா ஓன் கிஷா ஆ தபில் கசார ஹட்டக் மெசேஜ் கடே டேரா மண்ணா